ஒவ்வொருடன் தினத்தாவ நிரங்கார் கவச தேச உக்கம் புஜ் விசார் பாவ கல்மே ரூப் கர்த்தா புரக சோ ஜான ஜென் கெச் கியோ குரு மிலியோ ஸ்வே பிக்கா கஹ சேல் ரங் தர்ஷன் தியோ குரு மிலியோ ஸ்வே பிக்கா கஹ சேல் ரங் தர்ஷன் தியோ ரயோ சந்த ஹோட்டோல் சாத் போ தேரே டிட்டே சன்யாசி தப்சியே முக்கோ பண்டித் மிட்டே பர்ஸ் ஏகோ ஃபிரே.